0: you got something to say? At Planet FM, we empower communities and individuals with the tools to create their own radio shows and podcasts. We provide facilities, advice, and training so you can connect, create, and share. It's your voice, your vision. All the information you need can be found online at planetaudio.org.nz.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ជួយសំលេងខ្មែរផ្សាយជាង10ឆ្នាំមកហើយបំរើបងប្អូនយើងតាមរលកធារកា 104.6 FM Planet FM
1: បាទវិទ្យុយើងផ្សាយនៅក្នុង2ដងក្នុងមួយសប្តាហ៍គឺថ្ងៃអង្គារចាប់ពីម៉ោង 2:10 នាទីដល់ម៉ោង 3:15 នាទីនិងនៅថ្ងៃព្រហស្បតិ៍ពីម៉ោង 11:35 រហូតដល់ម៉ោង 1 កន្លះបាទសូមកុំភ្លេចបើកវិទ្យុសំលេងខ្មែរ
2: ហើយកម្មវិធីយើងមានព័ត៌មានពីប្រទេសកម្ពុជាព័ត៌មានអន្តរជាតិព័ត៌មាននិវស៊ីឡង់និងនាទីផ្សេងផ្សេងចា
0: ៎បាទនៅមានទីឆ្លើយឆ្លងតាមទូរស័ព្ទផងហើយអស់បាទបងប្អូនយើងតោះយើងកំពុងរងចាំស្ដាប់ហើយយើងត្រូវទៅតែមិនចឹងជាប់ផ្លូវឡានទៀតហើយ
1: ហេលោកចក្រាកុំអល់ចាំបន្តិចគឺសូមកុំភ្លេចបងប្អូនស្ដាប់តាមអ៊ីនធឺណិត www.planetouyo.org.nz/ សំលេងខ្មែរ
3: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே
4: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்
3: நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்
4: சிந்தனை செய்திகள்
3: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்
4: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்
3: சிறுவர் நிகழ்ச்சிகள்
4: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
3: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்

தட்டத்தினர், வழக்கம், சங்கநாதம், ஒலிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லும்.

0: வந்துவிட்டேன், என்னை மீண்டும் கரக்கிக் கொண்டு செல், அதை எடுத்து வந்து தருகிறேன் என்றது. அதை நம்பிய முதலை மீண்டும் கரக்கி திரும்பியது. கரையை அடைந்தவுடன் குரங்கு மரத்தின் மேலே ஏறிக்கொண்டு, நட்பின் அடிப்படை விசுவாசம், நம்பிக்கையை துரோகம் செய்பவன் உண்மையான நண்பன் அல்ல என்று கூறியது. அன்பு நேயர்களே, இந்த கதை இன்று எம் வாழ்விலும் பொருந்துகிறது. எல்லோரும் எம்முடன் சிரித்து பேசலாம், ஆனால் எல்லோரும் எம் நலனில் அக்கறை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையான நண்பன் யார் என்பதை காலமும் சூழ்நிலையும் தான் வெளிப்படுத்தும். மேலும் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் அவசரப்படாமல் சிந்திக்க வேண்டும். பல நேரங்களில் உடல் வலிமையோ அதிகாரமோ அல்ல, விவேகமும் நன்னறியும் தான் எம்மை காப்பாற்றுகின்றன. எனவே இன்று நாம் மனதில் பதிக்க வேண்டிய சிந்தனை, நம்பிக்கை என்பது விலை மதிப்பெற்ற செல்வம். ஆனால் அந்த நம்பிக்கையை யாரிடம் வைக்கிறோம் என்பது அதைவிட முக்கியமானது. உண்மையான நண்பன் உங்கள் வெற்றியில் மகிழ்வான், போலியான நண்பன் உங்கள் பலவீனத்தில் லாபம் தேடுவான். இந்த இனிய சிந்தனையுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நல்லது தமிழ் தென்றல் வானொலி நேயர்களே, நற்சிந்தனையான மனித உறவுகளின் அவசியத்தையும் வாழ்க்கையில் தேவைப்படும் விவேகத்தை பற்றிய ஒரு சிறப்பு நற்சிந்தனையை உங்களுக்காக சிறப்பாக சொல்லி சென்றிருக்கின்ற சுமித்ரா அவர்கள், சுமித்ரா அவர்களுக்கும் நமது நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய சிறுவர் நிகழ்ச்சியிலே உங்களுக்காக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவுகள் முக்கியம் என்பதை மிகவும் சிறப்பாக உங்களுக்கு தர வருகின்றார் அக்ஷிதா விசாகன் அவர்கள்.
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்றார்கள் முன்னோர்கள். அந்த சுவர் தான் தமது உடல். தமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது நாம் உண்ணும் சமச்சீர் உணவுதான். அந்த சமச்சீர் உணவின் முக்கியத்துவம் பற்றி பேச உங்களுடன் நான் அக்ஷிதா விசாகன். எமது உடல் இயற்கையில் ஒரு இயந்திரம் போன்றது. எந்த ஒரு இயந்திரமும் சிறப்பாக இயங்க நல்ல எரிபொருள் தேவையோ, அதே போல் எமது உடலும் மனமும் சீராக இயங்க தரமான சமச்சீர் உணவும் முக்கியமானது. நாம் பசிக்காக ஏதாவது உண்பது உணவல்ல. பசியை போக்குவதோடு உடலை நோயின்றி வைத்திருப்பதே சமச்சீர் உணவின் முக்கியமான நோக்கமாகும். நமது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் அமைந்த உணவை சமைச்சி உணவாக்கும். அன்றாட வேலைகளுக்கு உடனடி ஆற்றலை தரும் மாப்புரலும், நம் வளரவும் தசைகள் பலப்படவும் புரத சத்து உணவும் கிறது. மூளை வளர்ச்சிக்கும் உடல் இயங்கவும் அவசியமான நல்ல கொழுப்பு சத்து உணவுகளும் உதவுகின்றன. நோய்களை எதிர்த்து செயற்பட விட்டமின் மற்றும் தாதுக்களும் உதவுகின்றன. செரிமானத்தை சீராக்கும் நார்ச்சத்தும், இவை அனைத்தையும் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு சேர்க்கும் தூய நீரும் சரியான விகிதத்தில் இருக்கும் போது அது சமச்சீர் உணவாக்கிறது. எமது முன்னோர்கள் உணவே மருந்து என்ற தத்துவத்திற்கு இணங்க சமச்சீர் உணவு பழக்கத்தை கடைபிடித்து நோய் நொடி இன்றி 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று துரித உணவின் மோகத்தில் அடிமையாகிவிட்டனர் இன்றைய சமூகத்தினர். இவை சுவை ஆனாலும் மெல்ல மெல்ல அமை கொள்ளும் நன்றி உணவாக்கும். ஆனால் சமச்சீர் உணவானது அன்றாட வாழ்வில் அமை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இன்றைய ஆரோக்கியமான சமச்சீர் உணவு முறையை கடைபிடித்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: மிகவும் சிறப்பு அக்ஷிதா விசாகன் அவர்களே, ஒரு உயர்ந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் சிறப்பாக ஒரு கதையினூடாக சொல்லி இது முடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தமிழ் தென்றல்

வானொலி நிகழ்ச்சியிலே அடுத்து வருவது ஒரு இனிய பாடல். இது ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆண்டவன் கட்டளை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடலை பாடியவர் TM சவுந்தரராயன். இதோ இந்த இனிய பாடல் உங்களுக்காக தமிழ்த்தன்றல் வானொலியினர்களே.

0: ஆம், அந்த பாடல், அந்த பாடலை நீங்கள் கேட்டு மறந்திருப்பீர்கள். அந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள். இன்றைய வானொலி நிகழ்ச்சியிலே உங்களுக்காக அடுத்து வருவது இன்றைய செய்தி துளிகள்.
1: தமிழ் தென்றல் வானொலியின் செய்தி தொகுப்பு உங்களுடன்.

0: வீரகேசரி மற்றும்
1: தமிழின் இணைய செய்திகளின் தொகுப்பாக
0: இச்செய்திகள் உங்களுக்காக.
2: தாயக செய்திகள். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்காக அரசாங்கத்தின் பொது நிதி உதவியுடன் 30,000 புதிய வீடு திட்டங்கள் வரும் December 31 கட்டி முடிப்பதற்கான அவசர பணிகளை புதிய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதேவேளையில் தாயகத்தில் நிலை பெறும் கடுமையான காலநிலை மாற்றம் மற்றும் எல் நினோ வறட்சி காரணமாக விவசாய குளங்கள் மற்றும் கிணறுகள் வறண்டு போயுள்ளதால் பன்னிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் விவசாய மற்றும் கடத்தொழில் செய்யும் தமிழ் மக்களுக்கு உடனடியாக எவ்வித அரசியல் பாகுபாடுமின்றி உரிய இழப்பீடுகளையும் வறட்சி நிவாரணங்களையும் அரசு வழங்க வேண்டும் என அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் 2007 படுகொலை செய்யப்பட்ட இளம் ஊடகவியலாளர் சகாதேவன் நிலாசனின் நினைவாக சிறந்த மாணவர்களுக்கான தங்கப்பதக்கம் அண்மையில் நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தாயக மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நியூசிலாந்து அரசியல் நிலவரங்கள். நமது நியூசிலாந்து தேசத்தின் 2026 பொது தேர்தலுக்கான பிரச்சார களங்கள் தற்போதைய புதிய கருத்து கணிப்பு முடிவுகளால் பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது. அண்மையில் வெளியான புதிய ஆரன்சட் ரைட் ரிசர்ச் மற்றும் ஐநியூஸ் வேரியன்ட் தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி ஆளுங்கட்சியான தேசிய கட்சியின் செல்வாக்கு 26% கீழ் சரிந்துள்ளதுடன் எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி மற்றும் பசுமை கட்சிகள் கணிசமான முன்னேறியுள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் தேசிய கட்சியின் தலைவர் கிறிஸ்டோபர் லக்ஷன் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கான உதவித்தொகையில் வாரத்திற்கு $81 வரை வெட்டு விதிக்கும் மற்றும் பயனாளிகளுக்கு தற்காலிக போதைப் பொருள் பரிசோதனை நடத்தும் ஒரு தீவிர புதிய தேர்தல் கொள்கையை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் நியூசிலாந்தின் மருந்து விநியோக பட்ஜெட்டுக்கான கூடுதலான $600 மில்லியன் ஒதுக்குவதாகவும் அதற்கான நிதியை வெளிநாட்டு உதவிக்கான பட்ஜெட்டில் இருந்து வெட்டி எடுக்கப் போவதாகவும் லக்ஷன் அறிவித்துள்ள திட்டத்தை நியூசிலாந்து பஸ் கட்சியின் தலைவர் வின்சன்ட் பீட்டர்ஸ் மிகவும் ஆபத்தான மற்றும் அவசர முடிவு என்று கடுமையாக விமர்சித்துள்ளது அரசியல் களம் எங்கும் விவாத பொருளாகியுள்ளது. சர்வதேச விளையாட்டுச் செய்திகள். உலகெங்கும் உள்ள டென்னிஸ் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து வரும் 2026 உலக தரம் வாய்ந்த ஹாங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் தொடர் சீனாவில் மிக விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இத்துடன் தமிழ்த்திண்டலில் வானொலியின் செய்தி அறிக்கை நிறைவேறுகின்றது. இந்த செய்தி அறிக்கையுடன் தமிழ்த்திண்டல் வானொலியின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் தமிழ்த்திண்டல் வானொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கௌரீஷன். நன்றி தமிழ்த்திண்டல் வானொலி நேயர்களே.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஆக்லாந்தில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷனின் மெல்லிசை வானொலி சார்பில் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசை தொடும் ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். அது வந்து நடனம். நடனம் வெறும் ஆட்டம் மாத்திரம் கிடையாது இல்லையா, அது ஆர்டிஸ்ட் பேசும் ஒரு மொழி, சொல்லும் ஒரு கதை, உணர வைக்கும் ஒரு உணர்ச்சி. இது வந்து திஸ் இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபார் மெனி ஆஃப் அஸ் இன் த தமிழ் கம்யூனிட்டி, பிகாஸ் இது ஒரு இமோஷன். இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஷோபனாஸ். பட் பிஃபோர் வி ஸ்பீக் அபவுட் த இவெண்ட், லெட்ஸ் நோ அ பிட் மோர் அபவுட் ஹூ ஆர் த கோ பீப்புள் மேக்கிங் திஸ் இவெண்ட் ஹேப்பன். நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் யாரு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி what drives them to be the title sponsor. So welcome to our title sponsor, Kripa Financial Solutions, Mrs. Simi Seth. Simi, welcome to Melissa's show. Tell us why the show is important to you. I know you're also an awesome dancer. So how does this make it special to you?
2: Few things put together made it very special to us. One is it's presented by Auckland Tamil Association. We were working very closely all these years with Y. Ravindran and Lataka, and you yourself also, Yogi. Apart from that, I think this program is one of its first kind coming to New Zealand. Moreover, myself being a dancer trained in Bharatanatyam and my daughters are dancers, bringing somebody like Shobana, who is a versatile artist, to New Zealand, it's we are really proud of it.
1: Nice, thank you. உங்களுக்கு டான்ஸோட இருக்கிற கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க. லைக் ஐ நோ பரதநாட்டியம் இஸ் க்ளோஸ், யூ ஆர் அன் ஆசம் டான்சர், பட் வாட் கோஸ் ஆன் இன் த மைண்ட் ஆஃப் அ டான்சர் வென் யூ திங்க் ஆஃப் ஷோபனா?
2: கண்டிப்பா, ஐ டோன்ட் நோ, ஐ காண்ட் ரிமெம்பர் த தமிழ் மூவி, மணிச்சித்ர தாள் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஆர் மைண்ட். ஒரு முறை வந்து பார்த்தாயா தஜம் தஜம் தஜம், சோ தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். பட் தென் தெர் ஆர் மெனி மெனி அதர் மூவிஸ் தட் ஷி ஹஸ் டன்.

0: as a dancer. அவங்க என்ன ரோல் கொடுத்தாலும் அதை அப்படி பண்ணுவாங்க. ஸோ சீயிங் ஹர் க்ளோசர் அலாங் வித் மை ஃபேமிலி, யா, வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட்.
1: நைஸ், ஓகே. வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. வில் கண்டினியூ ஆஃப்டர் த பிரேக்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக். அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாட்டு எல்லாமே ஷோபனா, ஆக்டர் ஷோபனாது தான். ஸோ ஐம் ஷுர் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஃபேவரட்ஸ் இன் திஸ். ஸோ ஓகே, பேக் டு த ஸ்பெஷல் கெஸ்ட். தனிமா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். ஸோ வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ தாட் ஐ குட் ஜஸ்ட் டான்ஸ் ரேதர் தென் ஸ்பீக் டு சம்மன்?
1: Oh, I think dance in me, I probably started dancing from the womb. My mom is a dancer. She's a full-time dance teacher, dancer. She didn't stop dancing. She didn't stop dancing until she gave birth. In the break, we didn't. And she was back on stage to do Nattu Angam when I was 1 month or 2 months old.
0: Wow.
1: And in that time, my mom பாப்பாங்க எல்லாம். ஸோ அதனால ஷி யூஸ் டு டெல் திஸ், நான் வந்து குட்டியா இருந்தோம் பட் ஷி கெப்ட் மீ நெக்ஸ்ட் பிட்வீன் த மிருதங்கம் அந்த நட்டுவாங்க ஆன் ஸ்டேஜ். ஷி வாசன்ட் ஷுர் இப்போ நான் வந்து கத்துவாங்களா ஏதோ, ஷி ஹேட் நோ ஷுரிட்டி பட் ஷி ஹேட் டு டூ திஸ். பட் அப்பேரண்ட்லி ஐ ஸ்லெப்ட் த்ரூ த ஷோ. அந்த
0: நட்டுவாங்கம்
1: மிருதங்கம் அந்த மியூசிக் எல்லாத்துக்கும் நடுவில், ஸோ அந்த டைம்ல அப்பேரண்ட்லி த மிருதங்கிஸ்ட் பேக் தென் நாரன் மாஸ்டர் ஷீஸ் ஹீஸ் நோ மோர், அப்பேரண்ட்லி ஹி லுக்ட் அட் மீ அண்ட் ஹி செட், ஓ இது வந்து கண்டிப்பா டான்சர் பிகாஸ்
0: தட் ஃபெல்ட் லைக் ஹோம் டு யூ லைக் பீயிங் இன்
1: பீல். ஐ திங்க் இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். வீட்ல வந்து எந்த டைம்ல இட்ஸ் ஆல்வேஸ் டான்ஸ் கிளாஸ் ஹேப்பனிங், டான்ஸ் ஹேப்பனிங். மை சிஸ்டர் ஆல்சோ டான்சஸ். என்னோட பெரியம்மா வந்து பெரிய டான்சர் இன் இந்தியா. ஸோ இட்ஸ் நெவர் பின் ஆல்வேஸ் டான்ஸ் ஹஸ் பின் அ பார்ட் ஆஃப் மீ. யா,
0: ஓகே. So Simi, I have a question for you. Ipo, like we already spoken about this, you are a dancer, you have learned dance from a young age, but your children, both your daughters are also dancers, and one of them was a dance teacher for Auckland Tamil Association. So now she has moved to Melbourne. Given that, why do you think it is really important for kids to start learning something or dance with, and how does dance connect to the culture? Like edhukku vande idu romba pasangalukku, be it a boy or a girl, doesn't matter, ana something that ties them back to the rule, particularly when you're away from your homeland. What made you think that your children should learn dance?
2: See, idhula vande nariya aspects we can look into it. டான்ஸ் இல்லாட்ட மியூசிக் எதுனாலுமே எடுத்துட்டாலுமே வெரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஈச் ஒன் கேன் ஃபைண்ட் அவுட். ஃபார் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் லைக் த பேசிக்ஸ் தே வில் லேர்ன். ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கிறது வந்து எப்பயுமே இட் இஸ் யூ யோர் யூ வில் கோ ஆஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். ஒரு பேசிக்ஸ்க்கு யூ வில் ஹியூமிலிட்டி வில் ஆட்டோமேட்டிக்லி கம். தென் திஸ் ஆல்சோ டீச்சர்ஸ் யூ த புராணாஸ் த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ஆல்சோ. தே வில் அட்லீஸ்ட் ட்ரை டு லேர்ன் த நேம்ஸ் அண்ட் யூ நோ எபிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். நவ் நிரஞ்சனா ஹூ ஹஸ் லேர்ன், ஷி நெவர் ஸ்டடீட் இன் இந்தியா, பட் நவ் ஷி இஸ் டூயிங் ஹர் எம்ஏ பரதநாட்டியம் அண்ட் ஷி இஸ் டாக்கிங் டு மீ அபவுட் குற்றால குரவஞ்சி அண்ட் யூ நோ சிலப்பதிகாரம் அண்ட் ஆல். ஐ ஃபீல் சோ ப்ரவுட் ஆஃப் ஹர் யூ நோ டு சி. அப்போ இது வந்து சின்னதுல அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் லெவல் ஆல்சோ டான்ஸ் மியூசிக் எல்லாம் தே சே இட் அவேக்கன்ஸ் தட் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இன் யுவர் பாடி. டான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா த ஹோல் பாடி ஸ்பீக்ஸ் வென் யூ வென் சம்படி டான்சஸ் த ஃபிங்கர்ஸ் த ஐஸ் தென் எவ்ரி திங் ஆல் த அந்த ஸோ தட் கிவ்ஸ் அ I think it makes you most thing is it makes you humble. You're nothing. You go to the onto the stage and if you it I can't say more than this. You know, எல்லாமே கனெக்டட் தான் இதுல.
0: சோ
2: வி வாண்டட் அண்ட் அன்னைக்கு வயனா சொன்ன எக்ஸாம்பிள் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. தே லேர்ன் டு புட் புட் தே லேர்ன் டு புட்
0: எக்ஸாக்ட்லி
2: எஸ்பெஷலி வென் யூ ஆர் அப்ராட் அண்ட் தே வாண்ட் டு ட்ரெஸ் அப் அட்லீஸ்ட் அப் டு அரௌண்ட் 13-14 இயர்ஸ் தே வாண்ட் டு ட்ரெஸ் அண்ட் டான்ஸ். நிறைய முடி வச்சுக்கிட்டு இல்ல பூ எல்லாம் வச்சு. சோ தட் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட் இல்லையா. சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். பட் ஃபார் மீ ஐ திங்க் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆல்சோ கனெக்ட்ஸ் வித் வெல் வித் அஸ். சோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் திங் that I will take as most
0: nice
2: valuable one.
0: Okay, awesome, thank you.

0: absolutely. Okay, we come to the end of the show. People, idhe epo nadakkudana. This is the event name is Shobhna's Bow. Tickets are live in Ticketmaster. Event date is October 17th, Saturday at Bruce Mason Center in Takapuna. Evening, 6 o'clock, sharp. So please be there on time, 5:45 or 5:30 even before. Sort your parking, get something to eat. Munari stalls are there. So fill in your tummies, come and happily enjoy, because once you come in, she will mesmerize you and there will be no way for you to get out of the hall for next 1 hour. So be prepared for that, and there will be photographers and everything arranged. So I don't think you'll get an opportunity to even take out your phone. And I think there are some strict guidelines around that. Yeah, so ground rules will be mentioned on the day of the show. But be prepared to be mesmerized, taken into a journey. So come enjoy Shobhna's Bow with us. ஓகே மக்களே, இன்னைக்கு நிறைய ஷோபனா பாவ பத்தி தான் பேசணும், பிகாஸ் இது இன்னுமே டைமே பத்தல, இன்னும் டைம் இருந்தா நம்ம பேசிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ சோ மச் சிமி அண்ட் தனிமா ஃபார் பீங் ஹியர். அஃப்கோர்ஸ் அவர் டைட்டில் ஸ்பான்சர் சிமி சேது ஃப்ரம் கிருபா ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் அண்ட் தனிமா மகாதேவன் ஃப்ரம் நித்யசரஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் யோகி. பாய். எங்கள் மெல்லிசை நிகழ்ச்சியை நீங்கள் www.auckland-tamil-association.co.nz என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களை எங்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் நடத்தும் தமிழ் பள்ளியில் சேர வேண்டுமா? திருமதி ஜெனிஃபர் விஜயலட்சுமியை அணுகவும். 02247769922.
1: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஏடிஎன் நடத்தும் யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர அணுகவும் திருமதி மீனாட்சி வீரப்பன். 02129893 67.
2: உங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டுமா? ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. குடும்பத்துடன் பேட்மிண்டன் விளையாட அணுகவும். திரு கிருஷ்ணகுமார், 021-2111-404. For more information, follow us on Facebook and Instagram at Auckland Tamil Association.
3: This station is a member of CAMA, the Community Access Media Alliance. CAMA.nz. The website has heaps of resources and information, and it looks great. Thanks to our friends at Meta Digital.

0: the some of the Christians who still drink hard liquor, and they use the Bible. Oh, we can read the epistles of Saint Paul that don't drink only water but with wine, but they don't know what kind of wine.
1: Yes,
0: the Paul wanted the Christian to drink.
1: Yeah,
0: not hard liquor.
1: Yeah,
0: cause of liver diseases.
1: Oh,
0: yeah, liver cirrhosis. And if you drink a much, even your your brain will become
1: deteriorate.
0: So even the and some, the Lord Jesus Christ came not to call the righteous but to the sinners. Yes, they called the sinners and to change their lives.
1: Yes.
0: Just like
1: you bet.
0: Chapter 8, Mary Magdalene.
2: For listening.
3: Community Access. Radio every way you want it. On planetaudio.org.nz.
4: The West Coast.
5: It has beautiful scenery. The harbour is absolutely amazing.
6: Good weather, good people, and I like it.
7: My favourite thing about Auckland is the amazing views that I get when different parts of the city.
8: Planet. Bring it on.
9: Loving Auckland. Our diverse city. Planetaudio.org.nz.
10: Layunin ng Auckland Council na magkaroon ng zero waste na mapupunta sa landfill pagsapit ng 2040. Ibig sabihin ito ay pagre-recycle, pagkukumpos, muling paggamit at muling pag-aangkop ng mga materyales. Narito ang isa pang zero waste tip sa Planet FM. Ang basura na papunta sa landfill bawat sa tao sa Auckland ay bumaba mula noong 2010. Ngunit malayo pa ang kailangan nating marating kabilang sa mga umiiral na serbisyo upang mabawasan ang basurang papunta sa landfill, ang wastong paggamit na iyong recycle bin. Kabilang sa mga karaniwang kontaminante, ang malalambot na plastik, building basura at pangkalahatang basura mula sa bahay. May kabubuang 63 tunilada ang nailigtas mula sa serbisyo ng landfill mula sa Oktubre 2025 hanggang sa Marso 2026. Alamin ang lahat ng impormasyon sa wastenothing.co.nz.
11: Bawat lugar sa Auckland ay mayroong sariling emergency readiness and response plan. Ipinapakita dito ang mga local hazards, evacuation routes at mga pangunahing kontak kung may emergency. Ang pag-alam sa mga ito ng maaga ay makakatulong upang mapanatiling ikaw at ang iyong pamilya ay ligtas sa panahon ng emergency, kahit saan ka pa man nakatira. Para sa mga ilan pang mungkahi at para mabasa ang emergency plan ng iyong lugar, bisitahin ang Auckland Emergency Management website aem.govt.nz.
12: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
13: ஜெய் சாய்ராம் ஸ்ரோதா ஜனோ, தர் ரவிவாரே சவாரே 7 அப் குஜராத்தி பாஷாமா ஸ்ரீ சத்ய சாய் பாபாணி திவ்ய வாணி சாம்பி சக்ஷோ. சத்ய தர்ம சாந்தி அன் பிரேம் நோ திவ்ய சந்தேஷ் சாம்பி ஜீவன் தன்ய பனாவியே. આ છે રેડિયો પ્લેનેટ એફએમ 104.6. આ પ્રોગ્રામ ઇન્ટરનેટ વેબસાઇટ www.planetaudio.org.nz/સત્ય સાંઈ બાબા ઉપર સાંભળી શકશો.

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: I love Auckland. I love weather here.
2: I like the weather.
1: I like the weather over here. Not too much hot and not too much cold.
2: Summer time, it's not hot. And the winter time, it's not cold.
3: The weather and the people. Loving Auckland. Our diverse city. planetaudio.org.nz